தங்களது விதோதர்களின் தின்ன தங்களது விதோதர்களின் தின்ன தங்களது விதோதர்களின்